0: உத்தரவு லெட்டர் அது உத்தரவு என்றாய். சது
1: கம்மணி ஏ பிரேமலேகனே ராசிந்தி ஹிருதயமே.
2: பாட்டுல மாறிச்சுடா சேவா, அப்படி நேன் கூட மாறிச்சுதா. மொதட்ட நா பிரியா அண்ணன் கதா, அக்கட பிரியத்தமா மாறிச்சுக்கோ. பிரியத்தமா நீ இன்ட்ல க்ஷேமமா, நேனு இக்கட க்ஷேமம்.
1: பிரியத்தமா நீ வச்சட குஷலமா, நீ நிச்சட குஷலமே.
2: ஆஹா ஓஹோ, நீ ஊஹించుకుంటే கவித மனசுல வரதலா பொங்குతుంది. కానీ అదంతా రాయాలని కూర్చుంటే అక్షరాలే మాటలే.
1: ఊహలన్నీ పాటలే కనుల తోటలో,
2: అదే
1: తొలి కలల కవితలే మాట మాటలో.
2: అదే ఆహా బ్రహ్మాండం. కవిత కవిత పాడు.